0: பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின் நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கினகோஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்
1: புதுமக திருட்டு கரகாத் சம்பாவிய குவாங்குதிலி கலாவ அசுரு கரகாத் சுதில குவாங்குதிலிய அப்பே தயாபர ஸ்ராவக சகோதர பிரிய ஒப்ப வெனுவே கினே எனுளபன வேடசடஹான சுபாவித கீ ரச விந்திமு சாம தினகம ராத்ரி அட்டே சிட்ட ராத்ரி தாய தக்வா சுதில குவாங்குதிலி ஒசே விகாசிய கெரே பிவிசேன்ன www.sudilaradio.lk அப்பே வெப் அடவியட
2: ප්‍රඥාවේ තොරකුළු විවර කරන ආධ්‍යාත්මික හඬ
3: FM 98.2 ඔස්සේ ගාලු දිස්ත්‍රික්කයට සහ අන්තර්ජාලයෙන් සුදුල රේඩියෝ.lk අරහා මුළු ලොවටම
2: සුදුල ගුවන් විදුලිය
4: අයං වස්සාන කාලෝ මේ උදා වී තිබෙන්නේ පිම්බර වස්සාන සමයයි. මේ පිම්බර වස්සාන සමයේ බෞද්ධ භික්ෂූන් වහන්සේලාට වෙනදාට වඩා සිව්පසයෙන් ඇප උපස්ථාන කරමින් විහෙර විහාරස්ථාන ඇසුරු කරමින් වතින් පිළිවෙතින් පෙළගැසී අපි සැම ක්‍රියා කරමු. ප්‍රඥාවේ දුරගුළු විවර කරන ආධ්‍යාත්මික හඬ සුදිල ගුවන්විදුලියේ සිහිපත් කිරීමක්.

0: சத்தை சத்தை சத்தம் சத்தை அபி பல்லா சத்தை.
1: சுதிலகு அங்குலிய சமுதாயம் ஒவ்வொரு பிறந்தே சிட்டின்னே.

0: பவட்டு லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வையின்டம நேவத்த இப்ப துனவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்டகின கொஸ் கரணலாத பவு விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்
1: சுதில குவன் விதுலிய
2: பிரக்ஞாவே தொரகுலு விவரக்கரண ஆத்தியாத்மிக ஹண்ட
3: FM 95.1 ஒசே காலு திஸ்ரிக்கேட சகா அந்தர்ச்சாலையின் சுதில ரேடியோ.lk அரஹா முள்ளுலோவட்டம்